singa to bona ba kun kan so da da chi jie sing yin bie le jin de ren bei jiong long ting yin ting le kong tang ge long ting jie na dan ni ji bi xu lan xi bi le jie zhe de ren ge le jin na ge yin zhe xin ni ma la da kong ge xiao xi dan ji xie bi guo xi jin de yan lo ji ju jin fo so tu ba dang lo xi ju jin na ge gen bun ka la tu ye ge gen bun ka ge lo xi da wa dang qi li jie xiang jin na lo so da bi dong yi zhe yin gen li yin la de wei ge gen bun ka ne xiang xi lo xi 李顿女家哪里写不一样硬币给你这本卡刚才写的呢所以说杨电台写的你也特别当这次这些一定不那样全是对的给你本卡的想起老师你去把大部分把当老师的决定偏激动着呢俺是老曼哥老师有几家哪里没来特别娘娘写的写说写也卡个车老师没学当想起老师蓝布的卡手臂决定大部分但我呢这人格来自呢 北京墙头中间老荣总老九年比给给这些年嘛垃圾老年轻孩子被给给这些年龄的为巨人能控给老师的当当老师他们的也没时间年龄当真正感到透明过了等你学员你都准备接了那次离开不是你不用的但那些你打扮就是这么了不会老这种种心里的了